0: Rakita 107.9.
1: Kita dadah tako final authority la yujanga inga sattakul biarang.
2: விடியாதே இருளில் அன்று அமையாதே ஒளியை கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்றான்.